ரத்தியே பாரகம் ரம்யகம்யம்புலா ரமையின் சூராஜ சந்திர முதுனை நா ரணரங்கம் ஒன்று.

ஆடிம்பகல்கின வீரசுருள் பரலசிரமு வந்துநாடின் சங்க நேர்ப்புகல்கின களானி புணமதுலு பரவீர சிருளனு வந்துநாடின் சங்க நேர்ப்புகல்கின களானி புணமதுலு சர்வ சர்வம் சகா சக்கரபாலனமைன நடிப்பிம்பகலிகின நாயகுன்.

வைத்தியநாதன் ஆன் மிருதங்கம், ராகவேந்திரா ஆன் வயலின், ஸ்ரீ எஸ் வி ரமணி ஆன் கடம் அண்ட் ஸ்ரீமதி சகுந்தலா.

ஓம் ஸ்ரீ சாய்ராம். அன்பார்ந்த நேயர்களே, ரேடியோ சாய் நிகழ்ச்சியில் வாரம் ஒருமுறை இடம்பெறும் தமிழ் நிகழ்ச்சிகள் இப்பொழுது ஆரம்பமாகின்றன. முதற்கண் நம் அன்பு தெய்வம் பகவான் பாபாவின் பொற்கமல பாதங்களுக்கு பணிவான வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பு கலந்த வாழ்த்துக்கள். சாய்ராம். நேயர்களே, இன்று நாம் கேட்க இருப்பது ரேடியோ சாய் தமிழ் நிகழ்ச்சியின் 374வது தொடர். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு ரேடியோ சத்சங்கம் மற்றும் ஸ்ரவண மஞ்சரி ஆகிய நிகழ்ச்சிகள் இடம்பெறுகின்றன. முதலாவதாக வருவது லைஃப் இஸ் எ கேம், பிளே இட். அதாவது, வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டு, அதனை விளையாடு என்ற தலைப்பில் ஒரு சிறப்பு ரேடியோ சத்சங்கம். சத்சங்க உரையை நிகழ்த்துகிறார் புட்டபர்த்தி சத்யசாய் உயர்நிலை பள்ளி ஆசிரியை திருமதி சுந்தரவல்லி சுரேஷ் அவர்கள். கேட்டு ஆனந்தமடைவோம்.

பகவானுடைய பொற்பாத கமலங்களுக்கு என்னுடைய பணிவான அனந்த கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய சத்சங்கத்தை தொடங்குவோம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு லைஃப் இஸ் அ கேம் பிளேட், வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டு, அதை விளையாடு என்கிறார் பாபா. விளையாட்டு என்றால் நூற்றுக்கணக்கான ஆட்டங்கள் இருக்கின்றன. ஒரு பந்தாட்டம் என்று எடுத்துக்கொண்டாலே கிரிக்கெட் ஆட்டம் இருக்கிறது, டென்னிஸ் ஆட்டம் இருக்கிறது, கால்பந்தாட்டம் இருக்கிறது, வாலிபால், த்ரோபால், எத்தனையோ விளையாட்டுகள். இதுல இன்டோர் கேம்ஸ் வேற இருக்கு, அவுட்டோர் கேம்ஸ் வேற இருக்கு. உள்ளே விளையாடும் விளையாட்டுகள், வெளியே விளையாடும் விளையாட்டுகள். ஒரு விளையாட்டு என்று சொன்னாலே நமக்கு அது என்ன விளையாட்டு என்று உடனே கேட்போம். அதை பத்தி தெரிந்து கொள்ள விரும்புவோம். அது எப்படி விளையாட வேண்டும், எத்தனை பேர் அதில் இருக்க வேண்டும், எங்கே விளையாட வேண்டும், எத்தனை நேரமாகும் அதை முடிவதற்கு, அதை விளையாடுவதனால் நமக்கு பலன் என்ன, பேர் வருமா, புகழ் வருமா, பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டுமா, பணம் கிடைக்குமா, எத்தனையோ கேள்விகள் மனதில் இருக்கும். நம் விருப்பம் இருந்தால்தான் விளையாடுவோம். ஆனால் வாழ்க்கை என்ற விளையாட்டு யார் நம்ம கேட்டு கொடுத்தார்கள் என்றே தெரியாது, எப்போ கொடுத்தார்கள் என்றும் தெரியாது. நாம் பிறந்த போதே நமக்கு இந்த விளையாட்டு கொடுக்கப்பட்டு விட்டது என்கிறார் பகவான். கண் இருக்கும் பார்க்க முடியாது, காது இருக்கும் கேட்க முடியாது, வாய் இருக்கும் பேச முடியாது, கை கால்கள் இருக்கும் நடக்க முடியாது, செயலிழந்து கிடக்கும் மாதிரி அப்படியே இருப்போம். அந்த நிலையிலேயே நம்மளுடைய வாழ்க்கை தொடங்குகிறது. இன்னும் எத்தனை நாட்கள் என்றால் ஒரு நாளா, இல்லை. எத்தனை மாதங்கள், ஒரு மாதமா, இல்லை. எத்தனை வருடங்கள், பத்து வருடமா, இல்லை. தெரியாது, நமக்கு தெரியாது. ஒவ்வொரு தனி ஜீவனுக்கும் எத்தனை நாட்கள், எத்தனை வருடங்கள் ஆயுஷ் என்று போடுகிறான் இறைவன் என்று பெற்றவருக்கும் தெரியாது, நம் பிள்ளைகளுக்கும் தெரியாது, நம் கூட பிறந்த பிறப்புகளுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது, நமக்கும் தெரியாது. இப்படி ரகசியமாக இறைவன் வைத்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் விளையாடு என்று சொல்லுகிறான். அப்போ ஒரு விளையாட்டு விளையாட வேண்டுமென்றால் நமக்கு அதை பற்றிய ரூல்ஸ் தெரியணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்று. சரி, விளையாட்டு வீரர்கள் எல்லாம் எப்படி வாழ்க்கை நடத்தினார்கள் என்று பார்த்தால், ஆர்தர் ஆஷி என்று ஒருவர், இவர் சவுத் ஆப்பிரிக்காவைச் சேர்ந்தவர். 1983 ஆண்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. இவர் உலக அளவில் சிறந்த வீரனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். விம்பிள்டன் சாம்பியன் டென்னிஸ் பந்து ஆட்டத்தில் உலகம் முழுவதும் பரவியிருந்தார்கள் இவருடைய விசிறிகள். அந்த காலத்துல எல்லாம் செல்போன் கிடையாது, அதனால லெட்டர் தான் எழுதி தெரியப்படுத்துவாங்க. இவருடைய புகழ் அப்படி பரவி இருந்தது. ஒரு முறை என்ன நடந்தது என்றால், இவருக்கு எய்ட்ஸ் என்ற நோய் வந்துவிட்டது. எல்லோரும் வேதனை அடைந்தார்கள். இவருடைய விசிறிகள் தாங்க மாட்டாத துயரப்பட்டார்கள். எதற்காக இறைவன் இவருக்கு இப்படி ஒரு கொடிய நோயை கொடுக்க வேண்டும் என்று, அதுவும் இவர் செய்த தவறினால் அல்ல. அந்த காலத்துல எல்லாம் ஸ்கிரீனிங் எல்லாம் பண்ண மாட்டாங்க. கீழே விழுந்தா ஏதோ காயம் பட்டானா உடனே ஆபரேஷன் பண்ணணும், பிராக்சர் ஆச்சு ஆஸ்பத்திரியில கொண்டே சேர்த்து ஏதாவது செய்யணும், சிகிச்சை கொடுக்கணும்னு சொன்னானா, ரத்தம் கொடுக்கணும், ரத்தம் ஏத்தணும்லாம் சொன்னானா, ஸ்கிரீனிங் எல்லாம் அப்ப கிடையாது. இந்த மாதிரி இருந்த சூழ்நிலையில அவருக்கு இந்த வியாதி வந்து விட்டது. தான் செய்யாத ஒரு குற்றத்திற்காக இப்பேற்பட்ட வியாதி அவருக்கு வந்துவிட்டது. எல்லோரும் வேதனைப்பட்டார்கள். இறைவனை சுட்டிக்காட்டி இவன்தான் அதற்கு காரணம் என்று சொன்னார்கள், பழி கூறினார்கள். ஆனால் இந்த புண்ணியாத்மாவோ என்ன செய்தான் என்றால், ஒரு விளையாட்டு விளையாட வேண்டும் என்றாலே எத்தனையோ பேர், 5 மில்லியன் ஆட்கள் இதை விரும்பியிருப்பாங்க, இந்த விளையாட்டை கத்துக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா 50 லட்சம் பேர் தான் உண்மையாகவே கத்துக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுலயும் 5 லட்சம் பேர் தான் தினம் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுலயும் 50,000 பேர் தான் அமெச்சூராக இருந்திருப்பாங்க. அதுலயும் ரொம்ப குறைஞ்ச நம்பர் 500, 50 அப்படின்னு குறைஞ்சிட்டே வருவாங்க உண்மையாகவே மேட்சுக்கு போறவங்க. கிராண்ட்ஸ்லாம் வரைக்கும் வர்றவங்க அப்படின்னு பார்த்தா இன்னும் ரொம்ப குறைஞ்சு போயிடும். அதையும் விட கடைசி செமிஃபைனல்ஸ்க்குன்னு வரும்போது 2 பேர் தான் வருவாங்க.
அதுல பைனல்ஸ்க்குன்னு வரும்போது ஒருத்தன் தான் தேர்ந்தெடுக்கப்படுவான். வெற்றியாளன் என்று சொல்லும் பொழுது அத்தனை மில்லியன் பேர் இருந்தால் கூட, விரும்பி ஆடினால் கூட, ஒரே ஒருவனுக்குத்தான் இந்த பட்டம் கொடுக்கப்பட்டது. இவன் என்ன சொன்னான் என்றால், நம் கண்ணோட்டத்தை பொறுத்தது வாழ்க்கை என்பதை நாம் எப்படி எடுத்துக் கொள்கிறோம் என்பது இவருடைய ஆட்டிடியூட். இவர் என்ன சொன்னார்னா, வேதனைப்படுவதற்கு அவர் தயாராக இல்லை. இந்த நிலையில், சாகும் நிலையில் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட தான் செய்யாத ஒரு குற்றத்திற்காக தனக்கு வந்த வியாதி நினைத்து கூட வேதனைப்படாமல் இவர் என்ன சொன்னார் என்றால், கடவுளை நான் குறை கூற மாட்டேன், ஏனென்றால் அன்றைக்கு அத்தனை கோடி மக்கள் நடுவில், அத்தனை மில்லியன் மக்கள் நடுவில் எனக்கு மாத்திரமே இப்படி ஒரு வெற்றி கிடைத்ததே, அதையும் இறைவன் தானே கொடுத்தான், ஏன் கொடுத்தாய் என்று நான் அன்று கேட்கவில்லையே, இன்று எதற்காக நான் கேட்பேன் என்று சொன்னார். இதே மாதிரி எல்லாருமே மனசுல அப்படியே நினைச்சிட முடியுமா? இன்னொன்னு யோசிச்சு பார்த்தா, விளையாட்டு என்ற உலகமே வேறு. அந்த விளையாட்டு உலகத்துல நம்ம பெரிய சக்கரவர்த்தியா கூட இருக்கலாம், ஆனால் நம் வாழ்க்கை என்ற விளையாட்டில் நாம் உண்மையாகவே வெற்றி நமக்கு கிடைத்ததா என்று கேட்டால் பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கும். நமக்கு வெற்றியே கிடைக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றே நமக்கு தெரியாது. இறைவனுடைய அருள் வேண்டும். பகவானுடைய அருள் இருந்தால் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் வாழ்க்கையில் சத்தியமாக வெற்றி அடைய முடியும் என்று தெரியும். என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எப்படி செய்ய வேண்டும், என்று செய்ய வேண்டும், எதுவுமே நமக்கு தெரியாம இருந்தாலும் பரவாயில்லை, பகவானுடைய அருள் என்று ஒன்று இருந்தால் மாத்திரம் போரும் என்று சொல்லுகிறார். இன்னும், ஒருவனுக்கு எதுக்கு அப்படி கஷ்டங்கள் வரணும், ஒருத்தர் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்களே அது எப்படி அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம். மாண்டவியர் மகரிஷி என்ற ஒரு கதை சொல்லுவார் பகவான். இந்த மகரிஷி எப்படி இருந்தார்னா, ரொம்ப தூயமான உள்ளம் கொண்டவர். ஒரு ஆசிரமத்துல பெரிய காட்டுல, நடு காட்டுல ஒரு ஆசிரமத்தை வைத்துக் கொண்டு, கொஞ்சம் சீடர்களை வைத்துக் கொண்டு, அவர் தான் தியானம் பண்ணுவார், அவங்களுக்கு வேதத்தை பற்றி சொல்லிக் கொடுப்பார், நல்ல விஷயங்களை சொல்லுவார். இதுதான் இவருடைய வேலையே. காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் சத் விஷயங்களை பற்றி மாத்திரமே பேச தெரியும் அவருக்கு. இப்பேற்பட்ட புனிதமான ஒரு வாழ்க்கையை நடத்தும் ஒரு மனிதனுக்கு நடந்ததை பார்ப்போம். ஒரு முறை என்ன நடந்தது என்றால், பக்கத்து ஊர்ல இருக்கிற ஒரு ராஜா, அந்த அரண்மனையிலிருந்து நிறைய திருடர்கள் எல்லாம் சொத்துக்களை திருடிக்கொண்டு ஓடி வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அங்க இருக்கிற கார்ட்ஸ் எல்லாம் அவங்களை பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே அந்த சேவகர்கள் எல்லாம் ஓடி வர்றாங்க. ஐயோ, இவங்கதான் எல்லாத்தையும் லூட் பண்ணி எடுத்துட்டு போறாங்க, இவங்களை சும்மா விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அவங்க பின்னாலேயே தொடர்ந்து ஓடி வர்றாங்க. ஐயோ, நம்ம பின்னாலேயே வர்றாங்களேன்னு பயந்து, இந்த அடர்ந்த காடாக இருக்கிறதே எப்படியாவது தப்பித்து விடுவோம்ன்ற எண்ணத்துல காட்டுக்குள்ள ஓடி வந்துட்டாங்க. இந்த காட்டுக்குள்ள தற்செயலாகத்தான் வந்தார்கள். அவர்களுக்கு தெரியாது, இந்த முனிவரை பத்தியும் தெரியாது, இவர் என்ன செய்கிறார் என்பதும் தெரியாது. முன்ன பின்ன இந்த காட்டுக்கு அவங்க வந்ததும் கிடையாது, இதுதான் உண்மை. உள்ள வந்ததுக்கு அப்புறமா இன்னும் அவர்கள் தொடர்கிறாளே என்ற பயம் வந்தவுடனே இவங்க என்ன செய்யறாங்கன்னா, கையில நமக்கு பொருள் இருக்கிறதுனால தானே அவங்க தொடர்ந்து வர்றாங்க, எப்படியோ நம்ம பிராணனை காப்பாத்தி கொண்டால் போதுமே, உயிர் தப்பித்தால் போதும் என்ற நிலையில் வந்த உடனே, இங்க ஏதாவது ஒரு இடம் கிடைத்தால் அங்க வீசி எறிந்து விட்டு செல்வோம், பிறகு வந்து எடுத்துக்கொள்ளுவோம் என்று பார்க்கிறார்கள். அப்போ இவங்க பார்த்தா அந்த ஆசிரமம் தான் பக்கத்துல இருக்கு. உள்ள யார் இருக்காங்களா இல்லையான்றது கூட பார்க்காம அங்க வீசுறாங்க தன் கையில இருக்க பொருள்களை. ஆளுக்கு ஒரு திசையாக ஓடிடுறாங்க. இங்க பின்னால ஓடி வந்தவங்க இந்த வழியா தானே வந்தாங்கன்னு பார்த்து கண்டுபிடிச்சு இதே இடத்துக்கு வந்துட்டாங்க. வந்தா இந்த முனிவரை தான் பாக்குறாங்க, ஆசிரமத்தை பாக்குறாங்க, அவங்க யாருமே கண்ணுக்கு தென்படல. சரி, இந்த ஆசிரமத்துக்குள்ள இருக்கிறவங்கள்ட்டையாவது கேட்போம், இங்க யாராவது வந்தாங்களான்னு சொல்லி கேட்போம்னு பார்த்தா அங்க யாருமே இல்ல. இன்னும் திடுக்கிடுற மாதிரி அங்க என்ன பார்த்தாங்கன்னா, அங்க என்னென்ன பொருள்களை திருடிக்கொண்டு வந்தார்களோ அத்தனை சொத்தும் இங்கே இருப்பதை பார்த்து விட்டார்கள். உடனே இந்த ரிஷியையும் பாக்குறாங்க. ரிஷி கண் மூடினபடியே அப்படியே உட்கார்ந்து இருக்கிறார். அவங்க அறிவுக்கு எப்படி புலப்பட்டதுன்னா, இவன் தான் கொள்ளைக்கார தலைவனாக இருக்க முடியும், கொள்ளை கூட்டத்துக்கு இவன் தான் ஆள்களை அனுப்பி அத்தனையும் கொள்ளை அடிச்சு வந்திருப்பான், இல்லைன்னா இவனோட இடத்துல எதுக்கு இந்த பொருள்கள் எல்லாம் இருக்கணும், அவங்க எல்லாம் வச்சிட்டு தானே போயிருக்காங்க அப்படின்னு நினைச்சு நம்பினாங்க. அதனால போய் அந்த ராஜா கிட்ட அப்படியே சொல்லிவிட்டார்கள். ஆனால் அந்த ராஜா எப்படிப்பட்டவர் என்றால், நல்ல அறிவாளி, ரொம்ப ஞானம் படைத்தவன், நல்லவன், உடனடியாக எதையுமே நம்பிவிட மாட்டான். தண்டனை கொடுப்பதற்கு முன்னாக தீர விசாரிக்க வேண்டும் என்று நினைத்து இந்த முனிவர் பக்கத்துல வர்றாரு. இவ்வளவு தூரம் பாவம் வந்து கேட்கிறார். கேட்டா இன்னமும் அவருக்கு தபஸ் கலையவில்லை. டீப் மெடிடேஷன்ல இருக்கார் அவரு. நல்ல ஆழ்ந்த தியானத்துல இருக்கிறதுனால சுத்துல என்ன நடக்குதுன்னே அவருக்கு தெரியாது. ரொம்ப நேரம் நின்னு பாக்குறாரு, கேட்டு பாக்குறாரு,
உள்ள பாக்குறாரு, அங்கேயும் யாருமே இல்ல, அந்த பொருள்கள் இருக்கதையும் கண்ணால பாக்குறாரு. அப்ப அவர் ஒரு வார்னிங் கொடுக்கிறார், எச்சரிக்கை விடுக்கிறார் அந்த அரசன். இந்த பாரு, நீ இப்பொழுது கண்ணை திறக்கவில்லை என்றால், வாயை திறந்து பேசவில்லை என்றால், ஆம் என்று எடுத்துக்கொள்வேன் உன்னுடைய மௌனத்தை. ஆம் என்றால் நீதான் இந்த திருட்டுக்கு காரணம் என்று எடுத்துக்கொள்வேன். இப்பேற்பட்ட குற்றத்தை செய்த குற்றவாளிக்கு எப்படிப்பட்ட தண்டனை என்று உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறார். அவருக்கு பாவம் எதுவுமே காதல விடல, அவர் பாட்டுக்கு அந்த தியான நிலையிலே இருக்கார். உடனே அவர் போயிடுறார், பொறுமையை இழந்து சென்று விடுகிறார். அவனை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போயிடுறார். இழுத்துட்டு வந்து அந்த காலத்துல கழுவுல ஏற்றுவாங்க, அதுதான் அவருக்கு இப்படி பேற்பட்ட குற்றவாளிக்கு கொடுக்கக்கூடிய பெரிய தண்டனை. அந்த கழுவுல ஏத்தும் பொழுது அந்த கழுவுல உட்காத்தி வைக்கிறாங்க, கூறிய நீடல் மாதிரி இருக்கும், அதுல வந்து உட்காத்தி வைக்கும் போது தாங்க மாட்டாத வேதனையும் வலியும் இருக்கும். அப்படியே தண்ணியும் கொடுக்காம ஆகாரமும் கொடுக்காம அவங்களை இறக்க விட்டுருவாங்க. இது ஒரு பெரிய சித்திரவதையான பெரிய தண்டனை. இப்பேற்பட்ட வலி வந்தவுடனே இப்பேற்பட்ட தண்டனை எனக்கு எதற்கு என்று இவர் கேட்கிறார். அதையுமே அரசனை பார்த்து கேட்கவில்லை, ஏன்னா மகரிஷி அல்லவா, எது நடந்தாலும் அந்த இறைவனைத்தான் கேட்க வேண்டும், வேறு எவருக்குமே தெரியாது எதனால் நடந்தது ஏன் நடந்தது என்று யாருக்குமே தெரியாது என்ற ரகசியம் அவருக்கு தெரியும். அதனால் இறைவனிடம் கேட்கிறார். அப்பொழுது இறைவன் கூறுகிறார், நீ செய்ததன் பலனாகத்தான் நீ அதை அனுபவிக்கிறாய். நீ என்ன என்ன செய்தாயோ, எப்போ செய்திருந்தாலும் சரி, நீ போட்ட விதை மரமாவதற்கு எத்தனை நாள் ஆனாலும் சரி, அதிலிருந்து வரும் பழத்தை நீயேதான் புசித்தாக வேண்டும், நீயேதான் அனுபவித்தாக வேண்டும் என்கிறார் பகவான். அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார், நிழல் போல உன்னுடைய வினை உன்னை தொடர்ந்து வரும், நீ எங்கே போனாலும் உன்னை விடாது, மரத்து மேலே ஏறினாலும் நிழல் உன்னை விடாது, கடல் ஆழத்திற்கு சென்றாலும் உன்னை விடாது, மலை மேல் ஏறினாலும் விடாது, ஆகாயத்தில் பறந்தாலும் விடாது, நாட்டுக்கு ஓடினாலும் விடாது, காட்டுக்கு ஓடினாலும் விடாது, உன்னை விடவே விடாது, இது மாத்திரம் நிச்சயம், இதை தெரிந்துகொள் மனிதா என்கிறார் பகவான். அப்பொழுது இறைவன் மகரிஷிட்ட சொல்றார், நீதான் செய்தாய் என்று. நானா, என்ன காரியம் செய்தேன் என்று எனக்கு இப்படி ஒரு தண்டனை என்று கேட்கிறார். அப்பொழுது சொல்லுகிறார், நீ சிறு பிராயத்தில், அது கூட இந்த பிறவி இல்ல முன் பிறவியில, நீ என்ன செஞ்சேன்னு சொன்னானா, சிறுவனாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி காட்டுக்கு ஓடி வருவ, வந்து முள்ள எடுத்துக்குவ, கருவேல முள்ள எடுத்துக்குவ, தும்பி அப்படின்னு ஒரு பூச்சி இருக்கும், அதை எடுத்து தட்டாம்பூச்சின்னு சொல்லுவோம், அதை எடுத்துட்டு அது முள்ளுனால குத்துவ, அப்போ அதோட ரெக்கையெல்லாம் படபடன்னு அடிச்சுக்கும், அதை பார்த்த உடனே ஏதோ காத்தாடின்னு நினைச்சு விளையாட்டாக நீ விளையாடினாய், சுத்தி சுத்தி விளையாடினாய், அதனுடைய வேதனை உனக்கு தெரியவில்லை, அது எந்த அளவு வேதனை பட்டதோ அந்த வேதனை நீ பட்டாக வேண்டிய விதியை நீயே உருவாக்கி கொண்டு வந்து விட்டாய் என்று சொல்லுகிறார் பகவான். சொல்லுவார், நாம் செய்யற என்ன வேலையாக இருந்தாலும், ஒரு முறை பம்பாய்க்கு காருண்யானந்தாவோட போயிருக்கார் சுவாமி, அவரையும் கூட்டிட்டு போயிருக்கார். இது 1960 நடந்தது, தர்மக்ஷேத்ராவில. அங்க அவருக்கு அவர் சுவாமி வந்து சிறு பிராயமா இருந்ததுனால அவருக்கு முதல் மாடி கொடுத்துட்டு, கீழே இவர் வயதானவராக இருக்கிறதுனால சன்னியாசிக்கு காருண்யானந்தாக்கு கீழே கொடுத்திருந்தாங்க இருப்பிடம். அப்போ ஊர்ல இருக்க பெரிய பெரிய மக்கள் எல்லாம் வந்துட்டு போயிட்டே இருந்தாங்க. அதை பார்த்த உடனே மொட்டை அடிச்ச சன்னியாசி, நான் எதுக்கு ஒரு திருஷ்டி பரிகாரம் மாதிரி இப்படி கீழே உட்காந்துட்டு கதவை திறந்து வச்சுட்டு உட்காரணும், அதனால கதவை மூடிட்டு உள்ள வந்து தாப்பா போட்டுட்டு உள்ள உட்காந்துட்டார். ஆனா பொழுதே போகல, ஒத்தையா உட்காந்துருக்கோமேன்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியாக பார்த்தார். அவர் கண்ட காட்சி இதை சுவாமியின் முன்னதாக அனுமதியை பெற்றுக்கொண்டு மக்களுக்கு, பக்தர்களுக்கு இங்க பிரசாந்தி நிலையில் அவர் தெரிவித்தார். என்ன தெரிவித்தார்னா, அங்க பாக்குறார் ஜன்னல் வழியாக, என்ன பாக்குறான்னு சொன்னா, கடந்த 2 மழை பெய்திருக்கிறது, அங்க ஒரே நாத்தமாக நாறுகிறது, தூரத்துல சகதியாக வேற இருக்கு, குப்பத்தொட்டி ஒன்னு இருக்கு, அந்த குப்பத்தொட்டி அருவறுக்கத்தக்க நிலையில் சூழ்நிலையில் இருக்கு, அதை யாரும் சுத்தம் பண்ணவும் இல்லை, அதுல அதுக்கும் மேல ஒருத்தன் எங்கிருந்தோ ஒரு ட்ராலி நிறைய சாப்பிட்ட இலைய, மிச்ச நிறைய எச்ச இலைய கொண்டு வராவன், மிச்ச உணவு அதுல நிறைய இருக்கு, ஏதோ விருந்துல இருந்து கொண்டு வரான், கல்யாண மண்டபத்துல இருந்து கொண்டு வரான் போல இருக்கு, அதை கொண்டு வந்து உள்ளதான் விழுந்துதானே தெரியாம அதை அரையும் குறையமா அங்க விட வச்சுட்டு அவன் பாட்டு வெளியில போயிட்டான். அப்ப இவர் பாக்குறாரு அங்க, ஐயோ, இந்த உணவை தின்பதற்கு 3 ஜீவன்கள் போட்டி போடுகின்றதே, அதுவும் அருவறுப்பான நிலையில இருக்குங்க, சகதி வேறருக்கு, புழு இருக்கா, பூச்சி இருக்கா, கொசு இருக்கா, ஈ இருக்கா, அது என்ன இருக்குன்னே பாக்காம
எச்ச இலையில விழுந்த மிச்ச சோத்த சாப்பிடுவதற்கு தெரு நாய்கள் போட்டி போடுகின்றன, அதோட சேர்ந்து மனிதனும் போட்டி போடுகிறானே என்று இவர் சன்னியாசி இல்லையா கண்ல அப்படியே ரத்தம் வடிக்கிறார். அப்போ யாரோ இவருடைய தோளை பிடிக்கிற மாதிரி தெரியுது. பயந்து போய், நான் ஒருவன் தானே இந்த ரூம்ல இருக்கேன், யாருமே இல்லையே, யார் எப்படி என்னோட ரூம்க்கு வந்தாங்க, நான் தாழ்பால் வேற போட்டுட்டேனேன்ற பயத்துல இப்படி திரும்பி பார்த்தா பகவான் சிறு புன்னகை பூத்துக்கொண்டு அங்கே நிக்கிறார். நீங்க எப்படி வந்தீங்க சுவாமி அப்படின்னு கேட்டானா, அதை பற்றி பிறகு பேசுவோம், நீ மனசு ரொம்ப கலங்கி இருக்கிறாய், ஏன் என்று சொல்லுன்னு கேட்கிறார். அவர் மனசு கொஞ்சம் பாரத்தை இறக்கி வைக்கட்டும்ன்ற காரணத்துக்காக கேட்ட உடனே அவர் சொல்லிவிடுகிறார், நீங்க பகவானே அங்கேருந்து பரமாத்மாவே இப்போ அவதாரம் எடுத்து வந்த இந்த இடத்துல இங்கேயே இப்படி ஒரு கொடுமை மனிதனுக்கு நடக்கலாமா, நீங்கள் நடக்க விடலாமா என்று நினைத்தேன் என்று சொல்லிவிடுகிறார். இதற்கு பகவான் கொடுத்த பதில் நமக்கு வாழ்க்கைக்கு பாடமாக அமையும். இதை நாம் தினம் தினம் கூட நினைத்துக் கொண்டால் நல்லது. பகவான் என்ன சொல்கிறார் என்றால், இவனுடைய இந்த நிலைக்கு இவனே காரணம், இவனது செயலே காரணம் என்கிறார். பூர்வ ஜென்மத்துல முந்தின பிறவியில இவன் செல்வந்தனாக இருந்திருக்கான். இப்ப உட்கார்ந்து சாப்பிடறானே, இவன் செல்வந்தனாக இருந்திருக்கிறான். இவனுக்கு நிறைய வேலையாட்கள் இருந்திருக்கிறாங்க. பணம் கொடுக்கிறோம் என்ற அகம்பாவத்தினால அவர்களை கசக்கி பிழிந்து வேலை செய்து பாவத்தை சேர்த்து கொண்டான். அதோட மட்டும் இல்லாமல் அவர்களுடைய மனதை புண்படுத்துவானான். புண்படுத்தி இது நல்லா இல்ல அது நல்லா இல்ல நிறைய ஐட்டம்ஸ் டேபிள்ல வச்சுட்டு இலையில வச்சுட்டு இது வேண்டாம் அது வேண்டாம் அது வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க கையாலேயே அந்த இலையிலையா எடுத்து குப்பை தொட்டியில வீச வைப்பானோ. வேதனை அடைஞ்சிருக்காங்க. இவன் செயல்கள் எப்பேற்பட்ட பாவத்தை சேர்த்திருக்கிறது என்று நாம் யோசிக்கலாம். அதுக்கு பகவான் சொல்றார், இவன் உணவுப் பொருள்களை எந்த அளவிற்கு எத்தனை நாட்கள் எங்கே எரிந்தானோ அத்தனை நாட்கள் அந்த அளவு அதே இடத்திலிருந்து உண்ண வேண்டிய விதியை அவனே உருவாக்கி கொண்டு வந்து விட்டான் என்று சொல்லிவிடுகிறார். ஐயோ இப்படியெல்லாம் இருக்கிறதா, அப்பொழுது கண்டிப்பாக வாழ்க்கையில் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்று தெரிந்து கொள்ளவே கொண்டே ஆக வேண்டும் என்று முடிவு நம்ம எடுக்கணும். எதனால இப்ப வாழ்க்கையை பத்தி சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாராவது இருக்காங்களான்னு அடுத்த கேள்வி கேட்போம். இருக்காங்க, ஏன் இல்ல, ஒரு விளையாட்டு சொல்லிக் கொடுக்கறதுக்கு கூட கோச் இருப்பாரு, அம்பையர் இருப்பாரு, நீ செய்யறது தப்பா இல்லையான்னு சொல்றதுக்கெல்லாம் ஆட்கள் இருப்பாங்க. வாழ்க்கையில யார்கிட்ட கேட்க முடியும், வேணா பேசுவதற்கு வேணா தாய் சொல்லிக் கொடுப்பா, நடப்பதற்கு வேணா தாய் சொல்லிக் கொடுப்பா, இன்னும் ஆசான்கள்லாம் பள்ளிக்கு சென்றான்னா ஏதோ ஆனாவனா சொல்லிக் கொடுப்பாங்க, பாடங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. வாழ்க்கை என்ற பாடத்தை முழுமையாக சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றால் நமக்கு இறைவன் ஒருவனால்தான் முடியும். அப்ப நம்ம இறைவன்கிட்ட போய் எப்படி கேட்கறதுன்னு நம்ம கேட்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய வாழ்க்கையை நீ யாராக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, சிறுவனாக இருந்தாலும் சரி, எந்த வர்ணத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, எந்த ஊரோ எந்த தேசமோ எந்த நாடோ எந்த வருஷம் நீ பிறந்தவனாக இருந்தாலும் சரி, எந்த வயசை உடையவனாக இருந்தாலும் சரி, எந்த மொழியை பேசுவனாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை என்பது ஜீவன் அத்தனை பேருக்கும் பகவானால் கொடுக்கப்பட்ட ஒன்று, ஆன் த பேசிஸ் என்று சொல்லுவார்கள். நீ என்ன முன்பிறவியில் செய்தாயோ அதற்கேற்றாற்போல், அப்பொழுது நான் இந்த பிறவியில் நான் என்ன செய்தால் நான் வேதனை இல்லாமல் வாழ முடியும். நாரதர்கிட்ட ஒரு தடவை பிரம்மா கேட்கிறார், நாரதா நீ திரிலோக சஞ்சாரியின் பேர் எடுத்திருக்கிறாயே, எப்பொழுதும் சுற்றி கொண்டே இருக்கிறாயே, நீ கண்ட அதிசயத்தின் ஏதாவது ஒன்றை சொல்லு அப்படின்னு கேட்கிறார். ரெண்டு அதிசயம் இருக்கு பிரபுவே அப்படிங்கிறார் நாரதர். என்ன அதிசயம் அப்படின்னு கேட்டவுடனே அவர் சொல்றார், இறக்க போகும் மனிதன் இறந்த மனிதனை பார்த்து அழுகிறான், அது எனக்கு புரியவே இல்லை என்று சொல்லுகிறார். இரண்டாவது அதிசயம் என்ன என்றால், நீங்க படைச்ச படைப்புல 84,000,000 ஜீவராசிகள்ல உயர்ந்த பதவியில் மனிதன் இருக்கிறான். சரி, எந்த ஜீவனாக இருந்தாலும் சரி, அது புழுவாக இருந்தாலும் சரி, பூச்சியாக இருந்தாலும் சரி, எறும்பாக இருந்தாலும் சரி, ஈயாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, சுகமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். சரி, அப்போ அந்த சுகமான வாழ்க்கை வேண்டும் என்றால், ஆனந்தமான வாழ்க்கை வேண்டும் என்றால், நஷ்டமில்லாத கஷ்டமில்லாத மகிழ்ச்சியாக ஆனந்தமான வாழ்க்கை எப்பொழுதுமே இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் கேட்க மாட்டேன் என்கிறார்கள். அதை பற்றி தெரிந்து கொண்டாலும் அதன்படி நடக்கிறார்களா என்றால் ஒரு கேள்விக்குறிதான். எத்தனை பேர் நடக்கிறார்கள் என்று தெரியவில்லை. இன்னும் பார்த்தானா, துன்பம் என்றாலே எல்லாரும் காவு தூரம் ஓடி போயிடுறாங்க.
ஒரு எட்டுக்கால் பூச்சியா இருந்தா கூட துன்பம் தான் வேண்டாம் வேண்டாம் தான் சொல்லுவாங்க. யாருமே எல்லாரும் குந்தி மாதிரி இருக்க மாட்டாங்க. துன்பமே வேண்டாம், குந்தி கூட ஒரு சுகத்தை அனுபவித்திருக்கிறாள். துன்பம் ஏன் வேணும்னு கிருஷ்ணன் கேட்டான்னு சொன்னானே, எங்களுக்கு துன்பம் வரும்போதுதான் நீ கூட இருக்கிறாய் என்று அதை நாங்கள் சுகமாக அந்த சுகத்தை அனுபவித்தோம். அந்த சுகத்துக்காகத்தான் அவ கேக்குற. அப்ப எல்லோருக்குமே சுகம்தான் வேண்டும், துக்கம் வேண்டாம், துயரம் வேண்டாம், துன்பம் வேண்டாம் என்று அலறுகிறார்கள் எல்லாருமே. அப்போ அது வராமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க மாட்டேன் என்கிறான் மனிதன் கூட. சரி, ஏதோ செய்து விட்டேன், அதை அழிப்பதற்காக வழி இருக்கிறதா என்று தெரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறான். தெரிந்து கொண்ட பிறகும் அதன்படி நடக்க மாட்டேன் என்கிறான் என்கிறார்கள். சரி, இப்போ நம்ம வேதத்துல என்ன சொல்லியிருக்குன்னு தெரிந்து கொள்வதற்கு எங்கே போகுது? எங்கேயும் போக வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம பகவான் பாபாவே நமக்கு சிறு சிறு கதைகள் மூலமாக நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுத்திருக்கார். ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல. முதல்ல வேதத்துல என்ன சொல்லியிருக்குன்னு கொஞ்சமாவது பார்ப்போம். நாம் வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு வாழ்க்கையின் குறிக்கோள் நமக்கு தெரியணும். குறிக்கோள்னா என்னன்னா, நாம் பிறந்ததுக்கு அப்புறம் அது 100 வயசு கொடுத்தாலும் சரி, 50 வயசு கொடுத்தாலும் சரி, 5 நாள் கொடுத்தாலும் சரி, 50 மாசம் கொடுத்தாலும் சரி, அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. ஏன்னா நமக்கு அதுக்கு நம் கையில இல்ல. சரி, வாழு, இந்த விளையாட்டை ஆடு என்று சொல்லிவிட்டான் இறைவன். எப்படி ஆடுவது என்று மாத்திரம் தெரிந்து கொண்டால் போதும். கொஞ்சமாவது தெரிந்து கொள்வோம் வேதத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, முத முதல்ல சத்தியம் வத, உண்மையே பேசு. உண்மையே பேசு அப்படின்னு வேதம் சொல்லிக்கிறது. உண்மை பேசுன்றதுக்கு பகவான் ஒரு கதை சொல்றார். பகவான் என்ன சொல்றாருன்னா, நம்ம இந்த கலிகாலத்துக்கு நமக்கு வர சூழ்நிலையில நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ரொம்ப அழகாக ஒரு கதையை சொல்லுகிறார். இந்த கதையில ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பெண்மணி, இவளோட வீட்டுக்காரர் வந்து பெரிய ஆபீசராக இருக்கார். இவளுக்கு பாவம் ரொம்ப இக்னரண்ட்னு சொல்லலாம், இன்னசென்ட்னு சொல்லலாம், படிப்பறிவும் கிடையாது. ஆனால் ரொம்ப நல்லவ, நல்ல பத்தினி தான். கணவனுக்கு வேணுங்கிற பணிவிடையெல்லாம் சரிப்பட செய்வாள், வீட்டை நன்னா பாத்துக்குவார். இந்த மாதிரி நிலைமையில இவ இருக்கும் பொழுது ஒரு நாள் என்ன நடந்தது என்றால், கணவனை ஆபீஸ்க்கு அனுப்பி விட்டதுக்கு அப்புறம் நம்ம சும்மா தானே வீட்டுல இருக்கோம், பக்கத்துல இருக்க கோவிலுக்கு சென்று வரலாமே போறா. அந்த கோவிலுக்கு போன உடனே அங்க ஏதோ பிரவச்சனம், இந்த கதாகாலட்சேபம் ஒரு பண்டிதர் பண்ணி கொண்டு இருக்கிறார். அந்த கதாகாலட்சேபத்தை கேட்பதற்காக இவ போய் இவளும் உட்கார்ந்துக்கிறார். அவர் என்ன செய்யறாருன்னா, அன்னைக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன என்றால், ஒரு பத்தினியானவள் கணவனை எப்படி பேண வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது என்பதை பற்றி அவர் சொல்லிட்டு இருக்கார். அப்ப இவன் நினைக்கிறா, ஐயோ, நம்ம பள்ளிக்கு கூட செல்லவில்லை, நமக்கு எதுவுமே என்ன பெரிய பெரிய நூல்கள் எல்லாம் நம்மால புனித நூல்கள்லாம் நம்ம படித்தது கிடையாது, நமக்கு சொல்லிக் கொடுக்கவும் யாருமே கிடையாது, இத நல்லா கேட்டுட்டா வாழ்க்கையை எப்படி வாழறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமே அப்படின்ற எண்ணத்தோட அவன் நல்லா ரொம்ப ஆர்வத்தோட உட்கார்ந்து கேட்கறா. அவர் ரொம்ப பிராக்டிக்கலா சொல்லி கொடுக்கிறார். சாயங்காலம் இப்போ எக்ஸாம்பிளோட சொல்லி கொடுக்கிறார். எடுத்துக்காட்டு எப்படி கொடுக்கிறாருன்னா, இப்ப கணவன் ஆபீஸ்க்கு போயிட்டு வரும்போது அழுத்து செலுத்து வருவார் பாவம். அதனால அவர் வந்த உடனே அவர் காலெல்லாம் நீங்க கழுவி அவரை ஒரு நல்ல ஆசனம் போட்டு உட்கார வச்சு ஃபேன் போட்டு நீ வந்து விசிறி விட்டு அவரை கொஞ்சம் அந்த ஆஸ்வாசப்படுத்திட்டு சூடாக காஃபியை கொண்டு வந்து கொடுக்கலாம். கொடுத்துட்டு அவர் முக குறிப்ப பார்த்தே அவருக்கு என்ன தேவை என்பதை தெரிந்து கொண்டே செய்பவள் தான் நல்ல பத்தினி. இந்த அளவுக்கு எவள் ஒருவள் செய்கிறாளோ அந்த பத்தினிக்கு அவன் செய்யும் செயலில் 50% புண்ணியம் அவளுக்கு வந்து விடும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது என்றெல்லாம் சொல்றார். உன்னை இவ பாத்துட்டு, ஆஹா, நமக்கு இவ்வளவு ஈஸியா புண்ணியம் நம்ம தேட முடியும், இவ்வளவுதானே கணவனுக்கு நம்ம செய்யணும் பணிவிட, அவ்வளவுதானே நினைச்சிட்டு நான் செம்மே செம்மையா செய்வேன், இத்தனை நாளா எனக்கு தெரியாமல் இருந்தது, இப்பொழுதுதான் எனக்கு நல்ல அறிவு வந்து விட்டதே, நாலேஜ் கொடுத்துட்டாரே இவரு அப்படின்னு நினைச்சிட்டு வேகமா வீட்டுக்கு போறா. போனா சாயந்தரம் வீட்டுக்கு வர்றாரு. அவர் வந்து கார்ல இருந்து இறங்குறாரு. பாவம், அவர் கால்ல ஷூ எல்லாம் போட்டிருக்காரு, சாக்ஸ் எல்லாம் போட்டிருக்காரு, லேஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் பாக்கல. கால தண்ணி விடணும்னு சொன்னாலே ஒரு பக்கெட் தண்ணியை அப்படியே கொட்டிடுறாளாம். இவர் பயந்தே போயிடுறாரு, என்னத்துக்காக இவ இப்படி பண்றான்னு. ஒண்ணுமே பேசாம அவர் கைய பிடிச்சு கூட்டிட்டு போய் சோஃபால உட்காந்து வைக்கிறா. இவர் அவ்வளவு வயசும் கிடையாது, இவர் கைய பிடிச்செல்லாம் கூப்பிட்டு போக வேண்டிய அவசியமும் இல்ல, புரியவே இல்ல எதுக்கு இவ எப்படி நடந்துக்கிறான்னு. அவர் பயந்து போயிட திடுக்கிட்டு அப்படியே பாத்துட்டு நிக்கிறாரு. அவர் அங்க உட்காந்து வச்சு அவரு ஃபேன போடுறா. ஃபேன் போட்டு ரொம்ப நல்ல சூடா காஃபியை கொண்டு குடுக்கறா. சரின்னு குடிக்கிறார். அவருக்கு உள்ளுக்குள்ள பத பதக்கிறது. ஐயோ, இவ என்னமோ மனசு கலங்கிடுத்தோ, இவளுக்கு மூளை கலங்கி விட்டதோ, டாக்டர்கிட்ட தான் நம்ம கேட்கணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் குடிச்சதுக்கு அப்புறமா மெல்ல ரூமுக்கு போய் அவளுக்கு தெரியாம போன் பண்றார் சைக்கியாட்ரிஸ்டுக்கு. நீங்க உடனடியாக வாங்கோ, என்னுடைய மனைவிக்கு என்னமோ மனநோய் வந்து விட்டது, தயவு செய்து உடனடியாக வாங்கன்னா அவர் அடிச்சு பிடிச்சு ஓடி வர்றார்.
ஓடி வந்து பாக்குறார். நிறைய கேள்வி எல்லாம் கேட்டா ஒண்ணுமே இல்லையே, நார்மலா தானே இருப்பதாக தெரிகிறது, ஏதாவது ஆன்சைட்டியா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு ரெண்டு வைட்டமின் மாத்திரைகளை கொடுக்கிறாருன்னு சொல்றாரு சுவாமி. எழுதி கொடுத்துட்டு அவர் போயிடுறார். இவ வந்து இந்த எதுக்காக எனக்கு டாக்டர் வர வச்சீங்கன்றதையும் கேட்கல. ஏன்னா கணவன் வந்து கல்லானாலும் கணவன் புல்லானாலும் கணவன் என்று சொல்லி கொடுத்திருக்காரு இல்லையா அவர், அதனால நம்ம ஏன்ற கேள்வியே கேட்க கூடாது அப்படின்ற மனசுல வச்சுட்டு நல்லா அவர் சொன்னபடியெல்லாம் கேட்டுக்கிறா. மருந்து சாப்பிட சொல்றாரு, சாப்பிட்டுக்கிறா. சாப்பிட்டு படுத்து தூங்கிடுறா. தூங்கினதுக்கு அப்புறம் மறுநாள் இவர் ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் இவன் நல்லா தானே இருக்கோம் நம்ம அப்படின்னு பாக்குறா. ஏன் இன்னைக்கு நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணுவானே சொல்லிட்டு கோயிலுக்கு போயிடுறா. கோயிலுக்கு போனா அந்த மனுஷன் அதே பண்டிதன் வந்து இன்னைக்கு வேற டாபிக்ல பேசிட்டு இருக்காரு. என்ன டாபிக்ல பேசுறாருன்னா, எதுவுமே லைஃப் இஸ் எ ட்ரீம் அண்ட் யூ ஹாவ் டு ரியலைஸ் இட் பேசுறார். வாழ்க்கை என்பது ஒரு ஸ்வப்னம், கனவு மாதிரி, எது நிலையானது கிடையாது, அது உண்மையும் கிடையாது. உண்மை என்பது இறைவன் ஒருவன் தான். வாழ்க்கையில் இருக்கும் எல்லா உறவுகளுமே எல்லாமே பொய். கணவன் என்பது பொய், பிள்ளை என்பது பொய், தாய் என்பது பொய், தகப்பன் என்பது பொய், அண்ணன் அக்கா சகோதரன் சகோதரி எல்லாமே பொய். ஒன்றே ஒன்றுதான் மெய், இறைவன் ஒருவன் தான் உன்னோடு இருப்பான், அதுதான் உண்மை என்று அதை பத்தி சொல்லிட்டு வர்றார். உன்னை பாக்குற, ஆமா என்ன கணவன் வேண்டி இருக்கு, என்ன குழந்தை குட்டிகள் எல்லாம் வேண்டி இருக்கு. நம்ம கடவுளை நினைச்சா நம்ம வந்து நிச்சயமா கடவுளை அடைஞ்சிடலான்னு இவ எவ்வளவு தெளிவாக சொல்றார். அதே படிக்கத்தான் செய்யணும்னு நினைச்சிட்டு வீட்டுக்கு வர்றா, வந்து தியானத்துல உட்காந்துடுறா. சாயங்காலம் ஆகுது, கணவன் வர்றான். வந்தா எவ்வளவு நேரம் இப்ப கதவை தட்டினாலும் திறக்கல, பெல்லடிச்சாலும் திறக்கல. ஐயோ உள்ள என்ன ஆகுதோன்னு பயந்து டிரைவரை இறங்கி பின் வழியாக போய் வீட்டுக்குள்ள குதிச்சு கதவை திறக்க வைக்கிறார். இவன் என்ன ஆச்சுன்னு பார்த்தானா, அங்க பூஜை ரூம்ல உட்காந்து இவ ஏதோ தியானத்துல உட்காந்துருக்கா. அப்போ அவ கூப்பிட்டு கேக்குறார். கேட்டானா அவ என்ன சொல்றான், கணவன் யாரு, மனைவி யாரு, பிள்ளை யாரு, தாய் யாரு, பெற்றவர் யாருன்னு இப்படி பேச ஆரம்பிச்சிருக்கா. ஐயோ இன்னும் முத்தி போச்சே இவளுக்கு பைத்தியம் என்று நினைத்து மறுபடியும் அந்த டாக்டரை கூப்பிட்டு நல்லா பாருங்க சார்னு சொல்லி கூப்பிடுறார். அவன் வந்துட்டு சரி செடட்டிவ் ஏதாவது எழுதி கொடுக்கறேன்னு சொல்லி தூக்க மாத்திரை எழுதி கொடுத்துட்டு அவர் போயிடுறாரு. ஏன்னா அவருக்கு ஒன்னும் இருக்கிற மாதிரி தெரியல. சரி இவரை திருப்திப்படுத்துவதற்காக ரெண்டு நாள் பாவம் அவ தூங்குறா. தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கா. சரி அப்ப இப்ப சரியாதானே இருக்கா, நம்ம ஆபீஸ் போகலாம்னு சொல்லி இவரும் போக ஆரம்பிச்சிடறாரு. போகும்போது இவளுக்கு கோயிலுக்கு திருப்பி போகணும்னு ஆசை வந்துருது. கோயிலுக்கு போறா. கோயிலுக்கு போகும்போது அன்னைக்கு அந்த அவருக்கு அந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட டாபிக் என்ன என்றால், சத்தியமே பேசு, உண்மையே பேசு, எப்பொழுதும் உண்மை பேசு, உண்மை பேசுவதற்கு உனக்கு தெய்வர் யாருன்னு இப்படி பேச ஆரம்பிச்சிடறா. ஐயோ இன்னும் முத்தி போச்சே இவளுக்கு பைத்தியம் என்று நினைத்து மறுபடியும் அந்த டாக்டரை கூப்பிட்டு நல்லா பாருங்க சார்னு சொல்லி கூப்பிடுறார். அவன் வந்துட்டு சரி செடட்டிவ் ஏதாவது எழுதி கொடுக்கறேன்னு சொல்லி

டாபிக் என்ன என்றால், சத்தியமே பேசு, உண்மையே பேசு, எப்பொழுதும் உண்மை பேசு. உண்மை பேசுவதற்கு உனக்கு தைரியம் வேண்டும். நீ எதற்கும் பயப்படாதே. இறைவனை அடைவதற்கு உண்மை ஒன்றுதான் தேவை என்று பேசுகிறார். பாக்குறா இவ அதையே நல்லா உத்து பார்த்து நல்லா கேட்டுட்டு வர்றா. வீட்டுக்கு வர்றா, வந்ததும் அப்படி பேசாம அதே பத்தி நினைச்சிட்டு இருக்கா. இவருக்கு யாரோ ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போக வேண்டி வருது, உடனே வரையான்னு சொல்லி கேட்கிறார். இவ நல்லா தானே இருக்கான்னு நினைச்சிட்டு, சரி ட்ரெஸ் பண்ணிட்டு இவரோட கல்யாணத்துக்கு, உங்களுக்கு ரொம்ப வேண்டியவர்களோட உறவினர்கள் கல்யாணம், கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போறார். கூட்டிட்டு போனா அங்க இருக்கிற புரோகிதர் வந்து மங்களசூத்திரம் தாலி எடுத்து எல்லார் கையிலயும் அத ஆசீர்வாதம் பண்ணுவதற்காக இப்படியே எடுத்து காமிக்கிறார். அப்ப இவ பக்கத்துல வரும்போது கேக்குறார் அந்த மனுஷன், இவள தெரியும், அதனால கேக்குறார், வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேக்குறார். கேட்ட உடனே இவ ஆரம்பிச்சிடுறா, 2 மாசத்துக்கு முன்ன எல்லாரும் நல்லா தான் இருக்கும், 2 மாசத்துக்கு முன்னால என்னுடைய மாமியார் தான் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சத்தமா சொல்றா. பக்கத்துல இருக்க ஒரு பெரிய அம்மா சொல்றாங்க, அம்மா இந்த மாதிரி இருக்கிற நேரத்துல இப்படி எல்லாம் அபசகுனமா ஏதாவது சொல்லக்கூடாதுமா அப்படின்னு. நான் உண்மைத்தானே பேசினேன், என் ஆயுதுக்கு பொய் சொல்லணும், பொய்யே சொல்லக்கூடாது, நான் ரொம்ப தைரியசாலிதான், நான் எந்த காரணத்தை கொண்டு நான் பொய் சொல்ல மாட்டேன், ஹரிச்சந்திரனுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தது ஆனால் அவன் பொய் சொன்னானா, இப்படி பேச ஆரம்பிச்சிடறாங்க. மறுபடியும் அந்த அம்மா சொல்றாங்க, அம்மா அமங்கலமான வார்த்தைகள் எதுவும் வரக்கூடாதும்மான்னு சொன்னான். நீ யாரு சொல்றதுக்குன்னு சொல்லிட்டு, நான் உண்மைதான் பேசுவேன், உண்மை பேசாம இருக்கவே மாட்டேன்னு சொல்லி அழுத்தமாக சொல்லுகிறார். இதை இந்த சிரிப்பு கதையை பகவான் நமக்கு எதற்காக சொல்லுகிறார் என்றால், வேதத்தில் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அதில் அந்த அர்த்தத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும், அதன்படி நாம் நடக்க வேண்டும். இந்த அளவு நாம் தெரிந்து கொண்டது சரியா தவறா என்று முடிவு செய்வதற்கு நம்மால் முடிவு செய்ய முடியவில்லை என்றால், நம் இதயத்தை தூய்மையாக வைத்துக் கொண்டால் உள்ளிருந்து ஒரு வாய்ஸ், இறைவனே நானே உனக்கு சொல்லிக் கொடுப்பேன். பகவான் சொல்றார், நீ வந்து உண்மையாகவே என்னிடம் சரண்டர் அடைஞ்சிட்டேன்னு வச்சுக்கோ, எதுவுமே நான் தான் நீ நம்பினேயானால் நிச்சயமாக ஒரு சாம்பார் பண்ணும்போது உப்பு போடலாமா, இந்த உப்பு இந்த அளவு போடலாமா, இன்னும் குறைச்சு போடலாமான்னு நீ கேட்டா கூட நான் உள்ளே இருந்து உன்னை கைட் பண்ணுவேன்னு சொல்றார் சுவாமி. நீ ஒரு மார்க்கெட்டுக்கு போனேனா கூட, இந்த காய் வாங்குவா அந்த காய் வாங்குவான்னு கேட்டா கூட நான் உன்னை கைட் பண்ணுவேன், அந்த நம்பிக்கை உனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறார் பகவான். சரி, அடுத்தது இப்ப நம்ம ஒரு பாயிண்ட் தெரிஞ்சிட்டோம், உண்மையே சொல்ல வேண்டும், எப்பொழுதும் உண்மையே பேச வேண்டும், இறைவனை அடைவதற்கு ஒரு வழி. ஆனால் அதற்கும் நம்ம டிஸ்கிரிஷன் உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்ம எந்த சூழ்நிலையில என்ன சொல்லணும், எப்படி சொல்லணும்ன்றது தெரிஞ்சு செய்யணும்ன்றது மத்திய நம்ம தெரிஞ்சிட்டோம். அடுத்தது தர்மம் சர என்று வேதம் சொல்கிறது. தர்ம வழியிலேயே நாம் எப்பொழுதும் நடக்க வேண்டும், அதர்ம வழியில் நடக்க கூடாது என்கிறது. இப்போ தர்மராஜன் இருக்கார், பஞ்ச பாண்டவர்கள் இவர்களை துரியோதனாதிகள்லாம் அனுப்பிச்சிட்டாங்க காட்டுக்கு 13 வருஷம், 12 வருஷத்துக்கு அப்புறமா அவங்க 1 வருஷம் அஜ்ஞாதவாசம் இருக்கணும், யாருமே இவங்களை கண்டுபிடிக்க கூடாதுன்ற மாதிரி இன்காக்னிட்டோல அவங்க அங்கேயும் அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருக்காங்க பாவம். இந்த மாதிரி இருக்கிற நிலையில ஒரு நாளைக்கு எல்லாருக்கும் தாகம் தாங்க மாட்டாத தாகம் வந்து விடுகிறது, களைப்பு அதிகமாகி விடுகிறது. அதை பாக்குறான் இவங்க 5 பேர்லயும் ரொம்ப சின்னவன் வந்து சகாதேவன். அதனால சகாதேவன் சொல்றான், அண்ணன்மார்கள் எல்லாம் ஒரு இடத்துல மரத்தடியில உட்கார வச்சுட்டு நான் போய் பாத்துட்டு வரேன், எங்கேயாவது தண்ணி இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு மரத்து மேல ஏறுறான். அந்த மரம் உச்சியிலேருந்து பாக்கும்பொழுது ஏதோ தூரத்துல ஒரு தடாகம் தெரிகிறது, அங்க நீர் இருக்கிற மாதிரி தெரியுது. உடனே நான் இப்பவே வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டம் பிடிக்கிறான், இவங்கெல்லாம் இளைப்பாற சொல்லிட்டு. அங்க போனான்னா அங்க யாருமே இல்ல. சரி ஓடி போய் நம்ம நீரை குடிச்சிட்டு நம்ம எடுத்துட்டு போலான்னு போகும்போது எங்க இருந்தோ ஒரு குரல் வருகிறது. அங்க ஒரு யக்ஷன் அதுக்கு காவலாளனாக இருக்கிறான், ஆனால் அவன் தன்னுடைய ரூபத்தை காண்பிக்கவில்லை, இன்விசிபிளா எங்கேயோ இருந்துட்டு வாய்ஸ் மாத்திரம் கொடுக்கறான். அவனுடைய குரலை கேட்ட உடனே இவன் திடுக்கிட்டு போகிறான், யார் என்று இப்படி பாக்கறான், சுத்தமுத்தம் பாக்கறான், ஆளே இல்ல. சரி யாரா இருந்தால் என்ன, நம்ம போரிடுவதற்கு கூட நம்ம தயாரா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல தண்ணிய குடிப்போம் சொல்லி குடிக்கிறான். நான் இவ்வளவு சொல்லும் பொழுது என்னை அலட்சியப்படுத்தி கொண்டு நீ வந்து நீர் எடுக்கிறாயா என்று சொல்லிட்டு உடனே இவனுடைய உயிரை குடித்து விட்டது. கீழே விழுந்துடுறான் இவன், குடிச்ச உடனே கீழே விழுந்துடுறான், மயங்கி விழுகிறான், இறந்து விடுகிறான். என்னடா இவ்வளவு நேரம் ஆச்சு காணுமேன்னு சொன்னதும் நகுலன் போறான். நகுலனும் திரும்பி வரவே இல்ல, அவனுக்கு இதே கதிதான் நடந்தது, வரவே இல்ல. வரலன்னு சொன்ன உடனே பீமன் என்ன செய்யறான், நான் போய் பாக்குறேன்றான். பீமன் போயுமே எதுவுமே நடக்கல, பீமனும் திரும்பி வரல. இவங்களுக்கு ஒரே பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அர்ஜுனன் சொல்றான், நான் போய் பாத்துட்டு வரேன் என்ன நடந்ததுன்னு சொல்லி. அர்ஜுனனுக்கும் இதே கதி நடந்து விட்டது, 4 சடலங்களும் கீழே கிடக்கிறது. பாக்குறார் தர்மராஜா,
என்ன இது, நாலு பேருமே

0: திரும்பி வரவில்லையே, என்ன அசம்பாவிதம் நடந்திருக்க முடியும், நாமே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போறார். போய் பார்த்தானா என்ன துக்கம் தாழாம நாலு பேருமே சடலமாக படுத்திருப்பத பாக்கிறார். என்ன நடந்தது, இங்க போர் நடந்த மாதிரி கூட தெரியலையே, எந்த சுவடும் இல்லையே, எந்த பிளட் ஷெட் கூட அங்க இல்லையே, ரத்தம் வெளி எதுவுமே இல்ல, யாரு வந்தா எப்படி இவங்க நாலு பேரையும் கொன்னிருக்க முடியும் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும் போது தண்ணிய குடிப்பதற்காக போறாரு. அப்போ இந்த வாய்ஸ் திருப்பியும் கேக்குது. எச்சன் சொல்லுகிறான், நான் தான் இந்த காவலாளி, இந்த தடாகத்துக்கு காவலாளி, நான் சொல்லுவதை முதலில் செய்ய வேண்டும் என்று. என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் இவர். அப்பொழுது அது சொல்லுகிறது, நான் கேட்கும் கேள்விகளுக்கு நீ பதில் சொல்ல வேண்டும் என்று. அப்ப கூட தர்மத்தை விட்டு தவறக்கூடாது என்று கேள்வி பூராத்துக்கும் பதில் சொல்றார். சொன்ன உடனே ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறது அந்த எக்ஷன். அந்த எக்ஷன் சொல்லுது, சரி இப்பொழுது அனுமதி தருகிறேன், நீர் குடிக்கலாம் சொல்லுது. போய் நீர் குடிக்கிறார். குடிச்ச உடனே, நீ இவ்வளவு தர்மம் தவறாமல் நீ நடக்கிறாய் அல்லவா, நான் கேட்டபடியெல்லாம் அவங்க யாருமே செய்யல, நீ செய்தாய், அதனால நான் உனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பூன் வரம் தருகிறேன். இந்த நாலு பேரும் உன்னுடைய சகோதரர்கள் தான், இதுல நீ யாராவது ஒருவனுடைய உயிரை கேள், நான் திரும்ப கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லுகிறது. உடனே அவர் நல்லா யோசிச்சு பாக்குறார். யோசிச்சு பார்த்துட்டு, ஒருத்தன் தானே நான் கேட்க முடியும், எச்சன் நினைச்சிருக்கு பீமனை கேட்பான் இல்லைன்னா அர்ஜுனனை கேட்பான் என்று. ஆனால் இவன் கேட்டது நகுலனை கேட்கிறான் தர்மன். அப்போ எச்சனுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, ஏன் நகுலனை கேட்டாய், நீ அர்ஜுனன் இருந்தால் நீ வந்து உலகத்தையே ஆள முடியும், அவ்வளவு பலசாலியான பீமன், பீமன் தான் உன்னுடைய சகோதரன், உன்னுடைய உண்மையான சகோதரன் பீமனும் அர்ஜுனனும், அவர்களை கேட்காமல் நீ மாதுரியுடைய மகனை கேட்கிறாயே என்று கேட்டதற்கு அவர் சொன்னார், உண்மைதான், ஏனென்றால் என்னுடைய தாய்க்கு இறந்து விட்டால் ஈமை கிரியை செய்வதற்கு நான் மூத்த மகன் இருக்கிறேன், ஆனால் மாதுரி என்னுடைய மாற்றாம் தாய்க்கு இந்த சிராத்தம் அந்த மாதிரி ஏதாவது செய்வதற்கு ஒருவருமே இல்லையே, இவர்கள் இருவரில் ஒருவரை கேட்டால் அவன் செய்வதற்கு தகுதியானவன் ஆச்சேன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன்னு சொன்ன உடனே, இப்பேற்பட்ட சூழ்நிலையில் கூட தர்மத்தை வழுவ விடமாட்டானா இவன் என்று நினைத்து உடனே நாலு பேரோட உயிரையும் திரும்ப கொடுத்ததாம். இதுல சிக்னிபிகன்ஸ் ஆஃப் த ஸ்டோரி, மாரல் ஆஃப் த ஸ்டோரி, நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம் என்ன என்றால், நீ தர்மத்தை, தர்மத்தின் வழியிலேயே நீ எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீ நடந்தால் இறைவனுடைய அருள் உன்னை தேடி வந்துவிடும் என்று நன்றாக தெரிய வருகிறது.
1: நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் சாயி மாதா பிதா என்ற பஜனை பாடலை கேட்டு நாமும் உடன் சேர்ந்து பாடுவோம். பஜனை பாடலை வழங்குகிறார்கள் சுந்தரம் பஜனை குழுவினர்.

0: நேயர்களே, அடுத்து வரும் நிகழ்ச்சி ஸ்ரவண மஞ்சரி. ராமகதா ரசவாகினியை திருமதி விமலா ரமேஷ் அவர்கள் வாசிக்கிறார்கள். ஸ்ரவணம் செய்து இன்புறுவோம்.
1: ஓம் ஸ்ரீ சாய்ராம். ராமகதா ரசவாகினி அத்தியாயம் 6, சென்ற வாரத்தின் தொடர்ச்சி. தாட்டகை வரலாறும் வதமும். இதனிடையில் தாட்டகை என பெயர் பெற்ற கொடூரமான அரக்கி ஒருத்தி இந்த வட்டாரத்தில் தோன்றி பசுமை நிறைந்து அமைதியுடன் நிலவிய இவ்விடத்தை துவம்சம் செய்ய ஆரம்பித்தாள். அவள் தன் ரூபங்களை தான் மாற்றவல்ல யக்ஷிணி. பிறக்கும்போதே அவள் 1000 யானைகளின் வலிமையை பெற்றிருந்தாள் என ஒரு வதந்தி இருந்தது. அவள் மாரீச்சன் என்ற ஒரு பிள்ளையை பெற்றாள். அவன் இந்திரனைப் போல பேராற்றலுடையவன். தாயும் மகனும் ஒன்று சேர்ந்து பயங்கரமான அழிவையும் ஆபத்தையும் விளைவித்து அங்குள்ள மக்களை துன்புறச் செய்தனர். அந்த துன்மார்க்கியான அரக்கி வசிக்குமிடம் இவ்விடத்தினின்று 1.5 யோசனை தூரத்திலுள்ள ஒரு காடு. 9 மைல்கள் என்பது ஒரு யோசனை. செழித்திருந்த மலதம் கரூசம் என்ற அவ்விடங்களை இப்பொழுது நாம் காணும் அஞ்சத்தக்க வனாந்தரமாக ஒடுக்கிவிட்டாள். அவள் வரவு கண்டு உழவர்கள் அஞ்சியோடிவிடவே மருதநிலம் காடாக நேர்ந்தது. நகரங்களும் கிராமங்களும் மனித சஞ்சாரமற்றன. ஏனெனில் அவள் தன்னை அழிக்க முயலும் எல்லா யத்தனங்களினின்றும் தப்புவதற்கு வேண்டிய சக்திகளை பெற்றிருந்தாள். அவளை பிடித்து அவள் செய்யும் அக்கிரமங்களுக்கு முடிவு கட்ட எவரும் உறுதி கொள்ள முடியவில்லை. உங்களைத் தவிர வேறு ஒருவரும் என் நினைவில் வரவில்லை. என் ஆழ்ந்த ஊகமும் அவ்வாறே சொல்கின்றது. எவற்றையும் மூழ்கடிக்கும் திறமை பெற்ற அதிகுரூரமான அவ்வரக்கியை உங்களையல்லாமல் வேறு யாராலும் அழிக்க இயலாது. துன்மார்கரான தாயும் மகனுமாகிய அவ்விரண்டு பேரும் துறவிகளான பவித்திரமான ஆச்சார சடங்குகளையும் யாகங்களையும் அசுத்தப்படுத்த புகும் அரக்கர்கள் யாவர்க்கும் தலைமை தாங்கி வழிகாட்டுகின்றனர் என்று உரைத்தார். அவ்வாறான குரூரமான அரக்கர்களின் அட்டூழியங்களையும் சக்திகளையும் அவர் வர்ணிக்கவும் அவர்கள் செவியுற்று நடந்து சென்றனர். விஸ்வாமித்திரரின் வார்த்தைகள் ராமரின் உள்ளத்தை உருக்கின. மேலெழுந்த உணர்ச்சிகளை அவரால் அடக்க இயலவில்லை. அதிபணிவுடனும் பயபக்தியுடனும் அவர், ஓ துறவிகளின் சிரேஷ்டரே, நான் யக்ஷர்கள் அற்பபலம் படைத்தவர்கள் என கேள்வியுற்றிருக்கிறேன். மேலும் தாடகை ஒரு பெண். பெண்கள் ஒரு பலவீன ஜாதி. அவள் எவ்வாறு பிரஜைகள் யாவரையும் அச்சப்படுத்த இயலும்? எங்கனம் அச்சக்திகள் யாவையும் பெற்றாள்? பிரம்மனாலும் மற்ற தேவர்களாலும் ஆசிர்வதிக்கப்பெற்ற இவ்வட்டாரத்தை துவம்சம் செய்தழிக்க அவளால் எவ்வாறு இயன்றது? இது உண்மையில் பிரமிக்கச் செய்யும் ஒரு அற்புதமே. நம்பத்தகாத விஷயமன்றோ என்று உரைத்தார். பிறகு விஸ்வாமித்திரர், ராமா, என் வார்த்தைகள் யாவும் முற்றிலும் உண்மை. நான் மேலும் தெளிவுற விளக்குகின்றேன். பண்டை காலத்தில் சுகேத்து என்று ஒரு யக்ஷன் இருந்தான். அவன் தன் வீரத்திற்கேற்றபடி தர்மத்திலும் வளமையுற்று இருந்தான். வம்சம் வளர அவனுக்கு ஒரு மகவு இல்லை. தேவதைகளை சாந்தி செய்து அவர்களுடைய ஆசிகளைப் பெற்று கடும் தவம் இயற்றினான். முடிவில் பிரம்மதேவர் உக்ரமான அவன் தவத்தைக் கண்டு மகிழ்ந்து அவன் முன் தோன்றினார். அதிபலமும் சாதுரியமும் பராக்கிரமமும் வாய்ந்த ஒரு மகள் பிறப்பாள் என ஆசீர்வதித்தார். அவ்வரம் மகனில்லாமல் மகளைப் பற்றி குறிப்பிட்டிருந்தாலும் அதை கேட்டு சுகேத்து மனம் பூரித்தான். சுகேத்து வீடு திரும்பினான். எண்ணியபடி சில காலத்திற்குள் ஒரு பெண் மகவு பிறந்தது. அக்குழந்தை அதிசீக்கிரம் வளர்ந்து வலிமையுற்றது. அது அபலைகள் எனப்படும் பெண்குளத்தில் பிறந்ததாயினும் பிரம்மனுடைய வரத்தால் 1000 யானைகளின் வலிமையை பெற்றிருந்தது. அப்பெண் சட்டமும் வரம்புமற்று தான் கண்ணுற்றதற்கெல்லாம் தானே அதிபதி என திரியலானாள். அவள் அதி சௌந்தர்யவதியாயிருந்தாள். ஆதலால் சுகேத்து அவளுக்கேற்ற சௌந்தரிய யுவனை தேடி அலைந்தான். கடைசியாக சுந்தன் என பெயர் பெற்ற ஒருவனை கண்டுபிடித்து மனம் செய்வித்தான். 3 கழித்து அவளுக்கு ஒரு மகன் பிறந்தான். அவன்தான் நான் முன்பு அறிவித்த மாரீச்சன் என்ற கொடியவன். அவன் தாய் தாடகை. தாயும் மகனும் பலத்திலும் போரிலும் வெல்ல முடியாதவர்களாய் விளங்கினர். சுந்தன் பேய்த்தரமான துணிகர வாழ்வில் ஈடுபட்டு முனிவர்களின் யாகங்களை நாசமாக்க எத்தனித்தான். அதனால் அகஸ்திய மாமுனிவரின் கோபத்துக்குள்ளானான். அவர் அத்துன்மார்கனுக்கு சாபமிட்டார். அதனால் அவன் இறந்தொழிய முனிவர்கள் மேலும் துன்பமுறாமல் காக்கப்பட்டனர். பழிக்குப் பழிவாங்கும் நோக்கத்துடன் தாட்டகை அகஸ்தியரின் தவச்சாலையை தாக்கவும் அழிக்கவும் மகனுடன் சென்றாள். அகஸ்தியர் இத்தாக்குதலை பற்றி முன்னதாக எச்சரிக்கப்பட்டார். ஆதலால் அவளை ராட்சசியாகவும் அரக்கியின் நிலையை அடையவும் சபித்தார். இது அவளுக்கு மேலும் கோபத்தை மூட்டியது. அவள் நிந்தனை சொற்களை கோஷித்துக் கொண்டு ரத்தம் போல சிவந்த கண்களுடன் பயங்கரமாக அகஸ்தியரை நோக்கிச் சென்றாள். தாமதம் கேடு விளைவிக்கும் என்று உணர்ந்த அகஸ்தியர் தாட்டகை தன் சௌந்தர்யத்தை இழந்து கோர உருவமடைய சபித்தார். அவள் நரமாமிச பக்ஷிணியாகவும் மாற சங்கற்பித்தார். அச்சாபத்தினாலும் அவள் அடங்கினாள் இல்லை. மேலும் பலத்த வலிமையுடன் தாக்குதலை ஆரம்பித்தாள். அதனால் அகஸ்தியர் அவள் அட்டூழியத்தினின்று தப்ப ஆதரவுள்ள வேறொரு இடத்தை நோக்கிச் சென்றார். தாட்டகை ஏமாற்றத்தினால் கோபமுற்று தன் கோபத்தை மலதம் கரூசம் என்ற இவ்வட்டாரங்களின் மீது இழைத்தாள். இங்குள்ள எல்லா விளைச்சல்களையும் தோட்டங்களையும் அழித்து இவ்விடத்தை மனித சஞ்சாரமற்ற கழிவு நிலமாகவும் காடாகவும் ஒடுக்கினாள். இக்கதையை திரும்பச் சொல்லியவுடன் ராமர், பெரியோய், அவள் பிரம்மனின் வரத்தினாலும் தான் நோற்ற நோன்புகளின் சக்தியினாலும் பிறந்தவளாதலால் எல்லா வலிமையையும் பெற்றிருந்தாள். அவைகளை தவறான முறையில் உபயோகித்ததால் தன் மீது கடும் கோபத்தையும் சாபத்தையும் வரவழைத்துக் கொண்டாள். அவ்வாறொற்றும் அவள் பெண்ணானதால்தான் அகத்தியர் அவளை கொல்லாமல் தவிர்த்தார். சாஸ்திரங்களில் சொல்லியபடி பெண் கொலையினால் விளையும் பாபம் மிக கொடியதென்றோ? அக்காரணத்தினால் அகஸ்தியர் அவள் கோர ரூபமடைய சாபமிழைத்து அவளை விடுவித்தார் போலும். அவ்வாறில்லையெனில் தாட்டகையின் கணவனை கொன்ற அம்மாமுனிவர் தாட்டகையையும் கொல்ல வல்லரன்றோ? சிங்கத்திற்கொப்பான மாவீரர்கள் ஒரு பெண்ணை கொல்ல மாட்டார்கள். அவர்கள் அவ்வளவு இழிப்புணமுடையோர் அல்லர் என நான் கேள்வியுற்றுள்ளேன். ஆதலால் நான் என்ன செய்வதென்பதை எனக்கு எடுத்துரைக்க வேண்டும். தங்கள் ஆணைப்படி நடத்த சித்தமாயிருக்கிறேன் என்று உரைத்தார். அவ்வாறு ராமர் தம் ஐயங்களை அவரிடம் சொல்லி யோசனை செய்து தீர்மானிக்கும்படி வேண்டினார். தர்மரீதியாக ஏற்படும் மனக்குழப்பங்கள் ராமருக்கு இருந்ததை பற்றி விஸ்வாமித்திரர் சந்தோஷப்பட்டார். அவர், உண்மையில் பெண் கொலை ஒரு கொடிய பாபம் என்பதை நான் அறியாதவன் இல்லை. இருப்பினும் ஆன்மீக மார்க்கத்தில் மேன்மையுற்று வரும் மானிடர்கள், நன்னடக்கியுள்ள பெண்டிர், மேலும் பசுக்கள் இவர்களை காப்பது ஒரு முக்கியமான கடமை. இம்மூன்று விடங்களிலும் தர்மம் பிணைக்கப்பட்டுள்ளது. தர்மத்தை காக்கவும் அதர்மத்தை அழிக்கவும் செய்யும் செயல்களில் பாபமில்லை. தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதஹ. தர்மம் காப்போரை அத்தர்மமே காக்கும் என்பதை அறிந்ததில்லையோ? அக்காரியம் ஒருவன் தன் சொந்த வளர்ச்சிக்காக செய்யும் கொடுமையில் சேராது. அமைதியும் வாழ்வும் உலகில் நிலவுவதற்காக இயற்றும் ஒருத்தல் தீமையாகாது. இது என்னுடைய உறுதிவாக்கு. மேலும் ஆக்கல், அழித்தல், அழித்தல் இம்மூன்றும் தெய்வீக சட்டங்கள். அவைகள் தெய்வ சங்கற்பத்தினால்தான் நிகழ்கின்றன. மனிதன் உவந்த எண்ணங்களால் அவை கட்டுப்பட்டவை அன்று. தெய்வ வெளிப்பாடாக நீ பிறந்துள்ளாய். சர்வ ஆதிக்கமும் கடமையும் உனக்குண்டு. அழுக்கு தீயில் ஒட்டாது. அதுபோல் எப்பாபமும் உன்னை மாசுபடுத்தாது. ஆக்கவும் காக்கவும் செய்யும் சங்கற்பமே அழிக்கவும் செய்தல் நேர்மையே. தாயும் மகனும் இழைத்த பாபங்கள் தண்டனைக்காக காத்து கிடக்கின்றன. இதை தவிர்க்க இயலாது. தான் முன்னமேயே இழைத்த பாபக்குவியல்களை மேலும் வளர்க்கும் முன் இன்றே உன் கையினாலேயே தாட்டகை உயிர் நீப்பது அவளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நீயும் அவள் நன்மைக்காகவும் உலக நன்மைக்காகவும் தொண்டு செய்தது போலாகும். இதில் தவறில்லை, பாபமில்லை. இத்தருணம் அவள் மீது இரக்கம் கொண்டால் அது உலகிற்கு வரம்பில்லாத அழிவை உண்டாக்கும். அது தர்மத்தை தாழ்வுற செய்யும் முயற்சியாகும். அது தாட்டகை மேலும் பாபமிழைக்க உதவி செய்யும். நான் எதற்கு ஆயிரக்கணக்கான வாதங்கள் செய்து ஏதுக்கள் காட்டி இந்த விஷயத்தை பற்றி பேச வேண்டும்? என் ஞானக்கண் கொண்டு யாவற்றையும் பார்த்து முடித்தாகிவிட்டது. அசுரகுலத்தை அழிக்க மானிட உருவில் நீ அவதரித்துள்ளாய். இது உன் பணி, உன் கடமை. நீ அக்கடமையை அன்றும் என்றும் வாழ்நாள் முழுவதும் நடைபெற செய்ய வந்துள்ளாய். தர்மத்திற்கு ரட்சகனாகவும் ராட்சசர்களை அழிப்பவனாகவும் அமைய வேண்டும் என்ற காரணங்களே உன் அவதார ரகசியம். இவ்வுண்மையை நான் அறிவேன். நான் உன் உதவிக்கு விரைந்ததன் காரணம் இதுவே. இல்லையெனில் உன் துணையையும் உதவியையும் நான் ஏன் நாட வேண்டும்? வனவாசிகளும் துறவிகளும் காட்டிலுள்ள தனியிடங்களில் கடுந்தவம் இழைக்கும் தபசிகளும் தங்களுக்கல்லாமல் உலகக்ஷேமத்திற்காக நாடுகளை ஆளும் மன்னர்களின் உதவியை நாடுகின்றார்கள். அவர்கள் எல்லா பற்றுகளையும் விடுத்து தாங்கள் சேகரித்த சில கிழங்குகளையும் பழங்களையும் புசித்து வாழ்கின்றனர். இவ்வாறு கடும் நிஷ்டைகளுக்கு சில மாதங்கள் அல்லது வருடங்கள் உட்பட்டு தங்கள் வாழ்க்கையை திடப்படுத்துகிறார்கள். அதன் விளைவால் அவர்கள் உடல் உணர்ச்சியற்று ஜோதியில் அடங்குகிறார்கள். அவ்வாறொரும் அவர்கள் உலக நிகழ்ச்சிகளில் ஏன் கவலை கொள்ள வேண்டும்? ஆனால் ஞானிகள், தீர்க்கதரிசிகள் சித்தியின் ஞானோதயத்தால் தங்களை காப்பதுமல்லாமல் தாங்கள் பேருண்மையை பெற பின்பற்றிய வழிகளையும் தாங்கள் பெற்ற பூர்த்தியின் மகிமையையும் பிறர்க்கு எடுத்துரைத்து அவர்களும் அந்நியமங்களை பின்பற்ற தூண்டுகிறார்கள். ஞானிகள் தங்களுக்காக கவலையுற்று தங்கள் விமோச்சனத்திற்கு மட்டும் பாடுபட்டால் உலகம் என்னாவது? மக்கள் மேலும் அநீதியில் இறங்குவர், தர்மம் அழிந்துவிடும். தபசிகள் இக்காரணத்தினால்தான் தங்கள் சுயநலம் கருதாமல் உலகுடன் உறவு கொள்கிறார்கள். அவர்கள் தாமரை மேலுள்ள நீரொப்பர். அவர்கள் உலகுடன் நெருங்கி பிணைக்கப்படுவது போல வெளித்தோற்றத்தில் காணப்படலாம். ஆனால் அவர்களுக்கு உலக பந்தமில்லை. உலகு தங்களை களங்கமுறச் செய்யவிடார். அவர்கள் நோக்கு ஒன்றே ஒன்று, அது உலக அபிவிருத்தியும் சௌக்கியமுமே. தர்மத்தை காக்கவே பாடுபடுகின்றனர். அவர்கள் கடவுளையே நம்பி நாடி நிற்கின்றனர் என்றுரைத்தார். இவ்வாறு விஸ்வாமித்திரர் உண்மையை விளக்கிய பொழுது ராமர் தாம் ஒன்றும் அறியாதவர் போலிருந்து கேட்டனவெல்லாம் புதியது போலவும் தாம் புதியதாக கற்பவர் போலவும் அமைந்திருந்தார். அவர் தபசிகளும் ஞானிகளும் சொல்லும் வார்த்தைகளில் புனித கருத்துக்கள் அடங்கியுள்ளன என்பதை உலகம் அறியாதல்லவா? அக்காரியத்தின் நீதியையும் அதை சார்ந்த தர்மத்தையும் புண்ணியத்தையும் நீங்கள் எவ்வாறு விளக்குகின்றீர் என்பதை உலகம் அறியவே நான் உம்மை வினவினேன். என் வினாவில் வேறொரு கருத்துண்டென்று நினைக்க வேண்டாம். எது எவ்வாறாயினும் என் தந்தை சொற்படி நடப்பேன். என் தந்தை தசரதர் ஞானியாகிய விஸ்வாமித்திரர் சொல்லிற்கு கீழ்ப்படிந்து அவர் கட்டளைகளை நிறைவேற்று என்றார். அதுவே என் கடமை. நீங்கள் மாபெரும் தபசி. நீங்கள் கடுமையான நோன்புகள் நோற்றுள்ளீர். அவ்வாறுள்ள நீங்கள் தாட்டகையை கொல்வதில் பாபமில்லை. அக்காரியம் நீதியானது, நேர்மையானது என்றால் நான் தீங்கிழைத்ததாகுமோ? மக்களின் க்ஷேமத்தை மேம்படுத்தவும் காக்கவும் நீர் என்னை எக்காரியம் செய்ய பணித்தாலும் என் கடமையை செய்ய நான் சித்தமாயிருக்கிறேன் என்றுரைத்து வில்லை கையிலேந்தி நாணின் இறுக்கத்தை பரிசோதித்தார். அச்சமயம் நாணேன்று எழுந்த சப்தம் 10 திசைகளினின்றும் எதிரொலித்து மறுபடியும் பிரதித்வனி செய்தது. அதனால் முழு கானகமும் திடுக்கிட்டெழுந்தது. துஷ்ட மிருகங்கள் வெகு தூரம் சிதறியோடின. வழக்கமில்லாத கடுமையான இறைச்சல் ஒலியை கேட்டு தாடரே கலங்கினாள். இவ்வதிர்ச்சியான சம்பவத்தால் அவளுக்கு குலை நடுங்கி கண்களில் தீப்பொறி பறந்தது. அச்சப்தம் வந்த திக்கு நோக்கி விரைந்து சென்றாள். அதி குரூரமான அவரக்கியின் தோற்றம் ஒரு மலையே அசைந்தோடு எதிர்த்து வருவது போலவும், பிரம்மாண்டமான காட்டு யானை ஒன்று தாக்குவதற்கு மேலோடி வருவது போலவும் ராமருக்கு காட்சியளித்தது. அவர் சிரித்துக்கொண்டே லக்ஷ்மணரிடம், தம்பி, இந்த அவலக்ஷணமான பிண்டத்தை பார். இக்கொடூரமான பூதத்தைக் கண்டு சாதாரணமான மனிதன் ஒருவன் பிழைக்க வல்லனோ? அதன் தோற்றமே திகிலை உண்டாக்குகிறது. அதன் வலிமையை பற்றி நாம் என்ன சொல்வது? மேலும் அது ஒரு பெண்ணாம். அதை கொல்ல உறுதி கொள்ளும் போது என் மனம் சிறிது தயங்குகிறது. அதன் கை கால்களை மட்டும் வெட்டி எறிந்தால் அது அழிந்து இறக்குமென நம்புகிறேன் என்றுரைத்தார். ராமரை பிடித்து தன் வாயிலிட்டு வறுவல் துண்டுகளைப் போல கடித்து விழுங்க தாட்டகை விரிந்தகன்ற கைகளுடன் அவரை எதிர்நோக்கி விரைந்தாள். திகிலூட்டும் பரபரப்புடன் சிங்கநாதம் செய்தாள். விஸ்வாமித்திரர் கண்களை மூடிய வண்ணம் அச்சகோதரர் இருவருக்கும் இப்போரில் தீங்கு நேராதிருக்க பிரார்த்தித்தார். ராமர் முன்னிலையில் மின்சார அதிர்ச்சியினால் பீடிக்கப்பட்டவள் போல அவரை நெருங்க நெருங்க அவளுக்கு வேகம் குறைந்து மேலும் மேலும் வேதனை வளர ஆரம்பித்தது. ஓரிரு முறை அவள் அவர் அருகில் நெருங்கியும் வேகமாக பின்வாங்க வேண்டியதாயிற்று. அதனால் அவள் கோபமுற்று தன் நிலையைக் கண்டு கால்களை அடித்து குதித்தழ அதனால் மேலெழும்பிய தூசி அவ்விடத்தை இருளடையச் செய்தது. அங்கு இருப்பவரை மூச்சு திணறி திக்குமுக்காட வைத்தது. ராமர், லக்ஷ்மணர், விஸ்வாமித்திரர் மூவரும் சிறிது நேரம் செயலற்று நின்றனர். மாயாஜாலத்திலும் அழிக்கும் தொழிலிலும் தேர்ச்சி பெற்ற தாட்டகை உடனே கற்களை மழையாகப் பொழியச் செய்தாள். அவ்வித கொடூர ராட்சசியை இனியும் தரைமீது உலவ விடுவது தகுதியல்ல என்று ராமர் தீர்மானித்தார். இனிமேல் பெண் என்ற காரணத்தினால் அவளை மன்னித்தல் தகாதென உணர்ந்தார். ஆதலால் அவர் வில்லை வளைத்து அவள் இருக்கும் இடத்தை சரியாக அறிந்து அவளுடைய சூட்சமமான உடம்பின் மேல் அன்பொன்றை பிரயோகித்தார். அதைக் கண்டு மறுபடியும் ராமரின் மேல் அவள் பாய்ந்தாள். ராமரின் அம்புகளால் அவள் கைகள் இரண்டும் துண்டிக்கப்பட்டன. தீவிர வேதனையினாலும் துன்பத்தினாலும் தரை மீது விழுந்து புரண்டாள். லக்ஷ்மணர் அவள் அங்கங்களை ஒன்றன்பின் ஒன்றாக துண்டித்தார். ஆனால் தாட்டகைக்கோ உருவங்கள் பலவற்றை ஒன்றன்பின் ஒன்றாய் ஏற்க இயலுமாதலால் அவள் ஒரு உருவத்தை தவிர்த்து மற்றொரு உருவத்தை பூண்டு அவர்கள் எதிரில் புதியவளாய் புத்துணர்ச்சியுடன் தோன்றினாள். அவள் இறந்தவள் போல் நடித்து திடீரென உயிருடன் மீண்டும் எதிரில் தோன்றினாள். ஒரே காலத்தில் பலதரப்பட்ட உருவங்களை ஏற்று தன் பழைய ஜாலமாகிய கல்மழையை உண்டு பண்ணினாள். பல தடவை தன் கொடூர சாமர்த்திய சாத்தியங்களையும் மாய போர் சேஷ்டைகளையும் காட்டினாள். எவ்வளவு ஜாக்கிரதையாயிருந்தும் ராமலக்ஷ்மணருக்கு காயங்கள் ஏற்பட்டன. இதை கண்ணுற்ற விஸ்வாமித்திரர் தாடகையை உடனே கொல்லாமல் மேலும் தாமதிப்பது தவறு என்று உணர்ந்தார். அவர், ராமா, மேலும் தயங்காதே. அவளை பெண்ணென்று எண்ணி சலுகை காட்டுவதற்கு இது தருணமன்று. அங்கவீனம் மட்டும் செய்வதில் பயனில்லை. உயிர் உள்ள அளவும் இந்த அரக்கர்கள் பல ரூபங்களை எடுக்க இயலும். அதனால் அவளை கொல்ல உறுதி கொள், ஆயத்தமாகு என்று உரைத்தார். அஸ்தமன காலம் நெருங்கும் பொழுது கூச்சலும் சீற்றமும் மேன்மேலும் பெருகின. சூரியன் அஸ்தமித்ததும் எத்தனிப்பவர் யாராயினும் சரி, ராட்சசர்களை எதிர்ப்பதென்பது இயலாத காரியம். இந்த மணி நேரத்திற்குள் அவளை அழித்தல் வேண்டும், மேலெழும்புங்கள் என்று சொல்லியவாறே விஸ்வாமித்திரர் அவர்களை உறுதியாக காக்கவும் ரட்சிக்கவும் ஏதுவான மந்திரங்களை உச்சரித்தார். ராமரும் உண்மையை ஆய்ந்தறிவதில் கவனம் செலுத்தினார். தாம் தாக்க இருக்கும் இலக்கினின்றும் வெளிவரும் சப்தத்தை நோக்கியே அம்புகளை தொடர்ந்து எய்து அந்த சக்தியின் மூலம் தாட்டகையின் இருப்பிடம் அறிந்து துரிதமான அம்பொன்றை அத்திக்கை நோக்கி எய்தினார். அந்த அம்பு அவளை சிறிதளவு கூட அசைய முடியாமல் இறுகப் பிணைத்தது. அப்பொழுது தாட்டகை அதிகோரமாக கீச்சிட்டு பயங்கரமான தன் நாக்கை நீட்டியவாறு ராமலக்ஷ்மணர்களின் மேல் விழுந்து அவர்களை தன் பாதத்தினாலேயே நசுக்கி அழிக்க எத்தனித்தாள். இதைக் கண்ட ராமர் மேலும் தாமதிப்பதென்பது பெருந்தீங்கிழைக்கும் என்று நிச்சயித்து நேராக அவள் மார்பினில் பாயுமாறு கூர்மையான அம்பொன்றை எய்தார். எய்யவும் அவள் தரையில் உருண்டாள். அவள் ஆவியும் நீங்கியது. அவள் விழுந்த இடத்தில் கிணறு போன்ற பெரியதோர் பள்ளம் தோன்றியது. மகத்தான பிண்டம் ஒன்று விழுந்ததினால் அருகில் நின்ற மாபெரும் மரங்கள் வேரோடு விழுந்தன. 100 கெஜ ஆரம் கொண்ட ஒரு வட்டமான இடம் அவள் வேதனையில் அரற்றி புரண்ட பொழுது சமநிலமானது. அவளுடைய கடைசி மேல்மூச்சு பெரும் கோரமாகவும் விபரீதமாகவும் இருந்த தன்மையினால் அக்காட்டினில் வசித்த கொடிய விலங்குகள் வெகு தூரம் பயந்து ஓடின. ஏனைய மிருகக் கூட்டங்கள் அங்குமிங்கும் சிதறின. அந்த பயங்கரமான அரக்கி மடிந்து விழுந்த பிறகு விஸ்வாமித்திரர் ராமரை அருகில் அழைத்து அவர் முடியை ஆசையுடன் கோதியவாறு, மகனே, நீ பயந்தனையோ? இல்லை இல்லை, உலகையே ரட்சிக்க பிறந்த நீ எவ்வாறு பயந்திருக்க முடியும்? இது பிரசித்தி பெற்ற ஒரு அஸ்திவாரக்கல். இந்த கல்லின் வலிமையே நீ எழுப்பப் போகும் ஒரு மாளிகையின் ஸ்திரத்தை, அதாவது தர்ம சம்ஸ்தாபனத்தை உறுதிப்படுத்துகிறது. அருகில் வா, நீ களைத்து விட்டாய். சூரியனும் அஸ்தமித்து விட்டான். சந்தி அனுஷ்டானங்களை செய்து முடித்து சிறிது நேரம் இளைப்பாரு. என்னுடன் வா என்றுரைத்து அவர்களை நதிக்கு அழைத்துச் சென்றார். பிறகு அவர், குழந்தைகள், விடியற்காலையில் நம்முடைய ஆசிரமத்திற்கு செல்வோம் என்றார். அவர்கள் விஸ்வாமித்திரர் சொல்லிய கதைகளை கேட்ட வண்ணம் இரவை கழித்தனர். முனிவரும் அவர்களுடைய வீரமுற்ற சாமர்த்தியங்களை விரித்துரைத்தார். அன்பார்ந்த நேயர்களே, ராமகதா ரசவாகினி அத்தியாயம் 6 இன்னும் வளர்கிறது. இதன் தொடர்ச்சியினை அடுத்த வாரம் சிரவணம் செய்வோம். ஜெய் சாய்ராம்.
0: நேயர்களே, தமிழ் நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரத்தில் சந்திப்போம். அதுவரையில் பகவானுடைய பொன்மலர் பாதங்களை மனத்தில் இருத்தி தியானத்தில் ஆழ்ந்திருப்போம். ஜெய் சாய்ராம்.